0: 거야. 방법이 세상에.
1: 헤이, 우샤?
2: 어?
1: 우샤다는 니에.
2: 아마.
1: 얘네 때릴이야. 나 비치.
2: 헤이, 예쁘리 이렇게.
1: 날라 이렇게.
2: He is my husband, Kumaran.
3: Hello.
2: 얘네 유지 프렌드, 위제이
3: Hi.
1: Hello.
3: Hello.
1: இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி.
3: ஹலோ,
1: என் கிளாஸ்மேட் உஷா. அவன் ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ்.
2: ஓ, ஹாய்.
1: ஆமா, உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு
4: அம்மா, சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க.
1: ஹே, இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா.